குறுக்கு யாட இருக்கு பாற இருக்கு நோடு இருக்கு அல்லிருக்கு இல்லிருக்கு நோடு இருக்கு.